0: கவிந்தலுக்கு கேரிந்தலுக்கு கேராஃப் அட்ரஸ் ரேடியோ சிறுபி.
1: ரேடியோ சிறுபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.